மேயன்பர்களே மேயன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வெள்ளிக்கிழமை பக்தியுடன் மத்திய வணக்கம். பிற்பகல் ஒரு மணி ஆகிவிட்டது. 810 கிலோஹெர்ட்ஸ் மத்தியில் மொரிஷியஸ் வானொலியில் வெள்ளிக்கிழமை தோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகும் உங்கள் முக்கால் மணி நேர நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் பக்தி நிகழ்ச்சி கேட்பீர்கள். வெள்ளிக்கிழமை இன்றைக்கு செப்டம்பர் 11 ஆவணி மாதத்தின் 25 நாள். அடுத்த முக்கால் மணி நேரத்தில் நாம் ஒரு பக்தி நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோம். இதோ முதலில் நாம் விநாயகனை போற்றும் ஒரு பாடல் அளிக்கின்றோம். இவ்விநாயகர் டுடே

உங்கள் பக்தி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். விநாயகனே வினை தீர்ப்பவனே என்ற பாடல் வழிபடி எக்காலத்தியம் செய்வதற்கு முன்பு ஞான முதல்வனான அவதரித்த வழிபாடு, அவருக்கு வழிபாடு செய்து அவரின் ஞானத்தையும் பெறுவதன் மூலம் சகல ஐஸ்வர்யங்களையும் வெற்றியையும் அறியலாம். இது வரும் பழமை வாய்ந்த இந்த பாடல்.

விநாயகனை போற்றும் பக்தி மிகும் பாடல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். எடிவரும் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவினை முன்னிட்டு முதன்மை கடவுள் முழு முத கடவுளான விநாயக பெருமானின் அவதரித்த திருநாளாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்தின் வளர்ப்பிலே சதுர்த்தி திதியில் திருவிழா மிக கோலாகலமாக கொண்டாடி வருகிறது.

இந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னால் விநாயகரை வணங்கினால் தடைகள் அனைத்தும் பனி போல விலகும். விநாயக சதுர்த்தி திருவிழாவினை கொண்டாட முன்னிட்டு இவ்வெள்ளிக்கிழமை வழிபாடு நம் இல்லங்களிலும் மங்களத்தை நிறைக்கும் இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமை.

எதிரும் இந்நன்னாளிலே அதாவது விநாயகர் சதுர்த்தி திருநாளிலே முழு முத கடவுளின் அருளால் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியும் அமைதியும் பெருக்கட்டும். அவ்வரிசையில் விநாயகனை போற்றும் பக்தி மிகவும் பாடல்களின் வரிசையில் தொடர்ந்து இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம். பழமை வாய்ந்த ஒரு பாடல், உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையிலே. அறிவும் ஞானமும் தரும் மூஷிக வாகனன், அளவற்ற அறிவும் அடக்கமான குணமும் வேண்டுபவர்கள் தேட வேண்டிய ஒரே புகலிடம் அந்த ஆனைமுகனின் திருவடிகள் மட்டுமே.

மொரிஷியஸ் வானொலியில் உங்கள் பக்தி நிகழ்ச்சியை பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். சரியாக பிற்பகல் 1:15 இன்று வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 11 இன்றைக்கு அமரகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் நினைவு கூறும் நாள். இதனை முன்னிட்டு அவருக்கு செலுத்தும் வகையில் சில பாடல்களை உங்களுக்கு வழங்குவோம். கவிதை எழுதுபவன் கவியன்று, கவிதையே வாழ்க்கையாக உடையோன், வாழ்க்கையை கவிதையாக செய்தோன் அவனே அமரகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். இதோ அம்மனை போற்றும் பக்தி மிகும் இந்த பாடல். உலகத்து நாயகியே எங்கள் முத்து மாரியம்மா.

அமர் கவி சுப்பிரமணிய பாரதியாரின் தமிழ் கவிதையிலும் உரை நடிகிலும் சிறப்பான புலமை கொண்டு நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியாக திகழ்ந்தார் தமிழ் தமிழர் நலன் இந்திய விடுதலை பெண் விடுதலை ஜாதி மறுப்பு பல்வேறு சமயங்கள் குறித்து கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார் தம் எழுத்துக்கள் மூலமாக மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர்

நமக்கு தொழில் கவிதை மகா கவி பாரதி கவிதையை தொழிலாக மதித்து நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோறாதிருத்தல் உமைக்கு இனிய மைந்தன் கணநாதன் நம் கூடியே வாழ்விப்பாள் சிந்தையே இம்மூன்றும் செய்

அமரகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் நினைவு கூறும் பாடல்கள் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அவரிசையில் தொடர்ந்து இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம். அவர்கள் நினைவூட்டும் இன்னும் ஒரு பாடல் அமரகவி சுப்பிரமணிய பாரதியின் பாடல்களுக்கு அவை உருவான சூழல்களும் காரணிகளும் உண்டு. அவற்றை அறிகிற போது பாரதி குறித்த நமது அறிவு இன்னும் போலும் விரிவடைகிறது. வருவாய் வருவாய்

நாம் எந்த கடவுளை விநாயகர் முருகப்பெருமான் சிவபெருமான் அன்னை பராசக்தி வழிபட்டாலும் நம்முடைய எண்ணம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். நம் கடமைகளை சரியாக செய்யாதன் பலனை இறைவனிடம் ஒப்படைப்பதே உண்மையான பக்தி. ஆம் மெய்யன்பர்களே, நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய பக்தி நிகழ்ச்சி இனிய பாடலுடன் அமரகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் புனைந்த கண்ணனை போற்றும் பக்தி மிகவும் பாடலுடன் நிறுவரும். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் ராத்னா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். இன்றிரவு 7 மணிக்கு இதே வானொலியில் இதே அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும் உங்கள் 3வது தமிழ் நிகழ்ச்சியை கேட்க மறுவாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் உணம் நிறைந்த நன்றி வணக்கம் நேர்

0: This is Radio Marxists.
1: 您好。
2: Assalamualaikum. Came to Mauritius.
3: Namaskar.
4: Shudrandariki Hrudaya Purvaka Namaskaram.
5: Ungal anaivarukkum vanakkam.
6: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
7: மொரிஷஸ் வானொலியில் இரவுதோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.

வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7.5 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் இன்னிசை பாடல்களும் மற்றும் பல சுவாரஸ்யமான விடயங்களும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். வானொலி அன்பர்களே, இந்த வெள்ளிக்கிழமை என்னும் நன்னாளில் அம்மனை போற்றும் பாடலை கேட்கலாம். ஓம் ஸ்ரீ ஜெயசக்தி.

வானொலி அன்பர்களே, அடுத்து வருவது அவ்வையார் மொழிந்த அருள்மொழி. ஆத்திச்சூடி என்னும் அரிய நூலில் இளமையர் கல் என்றார் அவ்வையார். அதாவது இளம் பருவத்தில் நாம் கற்க வேண்டும், படிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எதிர்காலத்தில் நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கு முக்கியமான ஊன்றுகோலானது கல்வி. ஆகையால் நாங்கள் அவ்வையார் சொன்ன வார்த்தையை பின்பற்றலாம். அடுத்து வருவது இன்னிசை பாடல்கள். இதோ TM சவுந்தரராசன் பாடிய புதிய வானம் என்னும் பாடல்.

வானொலி அன்பர்களே, ஜீன்ஸ் படத்திலிருந்து வந்துள்ள எனக்கே எனக்கா இந்த பாடலை சிறப்பாக ஹுஷ்மா ஊரில் வசிக்கும் முருகன் குடும்பத்தாருக்கும் முதலி குடும்பத்தாருக்கும் தருகின்றோம்.

வானொலி அன்பர்களை நாம் வழங்கி வந்த இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி அழகின் அழகி என்னும் பாடலுடன் முடிவடைய போகின்றது. நாளைக்கு காலையில் தென்சை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.